சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவி சுவாமினி.